பார் இன்னும் கானூரும் அவுலமவா والمؤتفكة أهواء فغشاها ما غشا فبأي آلاء ربك تتم